0: ஆமத்தின் உம்ரத்தின் தாச்சிச்சிச்சா வளர்ந்தார் ஊழ் மாதால் கொன்று மறைக்கே மறைஞ்சியாங்க ஒழுமை ஒழுவுறா மறக்க குரோட்டு வந்துருவோமலா சிச்சிச்சா மறக்க பெறுவாள்
1: Rarunda by Drifting Clouds, the name of that song and that artist. It's brand new music here on Home and Hoes on Triple J. Hey, you're locked in with me. My name's Anika Luna, spinning nothing but Australian music. And in before that, we had a huge first play between Night Dive and Saint Sinner. It's called Placate. What did we think?